கென்றிய ஜுஹர் தன்னா ராகுத்தாய திருத்தாருங்கா புங்காபுரா கிதா தன்னா திங்கா ராஜலாய தபாபல்லி புங்கய பக்தி ஞதேயன்னியத் கலாலச்சியத் அப்பியன் மங்கத் அவசாய ஓ தஜிங்கா அஜிங்கா புங்கா தட்டா தபுக்கக்னா.